சசமா சசமா அந்த கருப்பாய் நாடாய் உத்தாய் அண்ணாங்கன் சசமா சசமா நத்தபலி கமஸ் மசாய் பிங்காய். ஹாய், அக்கு வேண்டி கிட்ட டாட்டோ பனோமண்டியங்க YFM பகுலாய் சஜாலாய்.